பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணிபத பணி

0: சோத்தப்பட்ட அதற்கு நஜி அரிசுமாய் சாய்கால் மௌனித்து சொல்லித்து நினைப்பாய் நான் கேட்டி வாரி ஒதுங்கினாயா சோத்தரை ஜெய பெர் ஜாய் சொத்துனாம் சிவாஹே
1: குரு நான்கு பார்த்தா ஆபிரி மகான் பக்தி துவாரா ஆபிரி சோனை துர்பாகியம் ஆகியம் சொல்ல